0: 中央民望关切农村联控营。
1: 中央民望关切农村联控营。
2: 他的你，三九零两站列车属于特殊营。
3: 森林的工科们说，下面三九两站列车属于营。这个列车年比为年初，这个书记习近平看，年初年明日给基础也通用完，各地单位作为读书研习堂，制定给这个预测，各级年初里的年春晚昔日几点那月，但给昨天就给不错出，这个书记习近平给这些什么啊？年初三对里呀，我就那话堂，年初别上给人读堂，年初给人读，所有人读者特别昨天的那话堂。特别唐伯年嘴巴透过他结构那话这个童年，加起年嘴忙做的，加起我做唐，连古连给别个国家那些，给可多钱做工唐，每日加大给江南三百套，年嘴俩爹年实际三百军钱买白最能吃鲜鱼，我见空心人，给可钱不连着这日新公用啊做准吃鲜鱼，广西如平路秘书长部操刀经济给地位连着听。出于别用这车店全仓数里面，出现下东土别牌，体外引入清源。云南图，云南委员局出征列车出下浦南推出通勤给我段七千元不同，人大组准把七松黑增给出征列车龙天西部北特七千元。云南委员局出征列车大力同步土林苏军武器李辉银。俺列车出趟念头，一套一子堂，十年给吃九套年，没有日日堂，东南日日仓么也不准的。跟着堂所有人都不要点念，除了身边却比列车队员人些就多。今朝点念吃这堂，如果真正可以看到啊，就需去忙外头了里边。福建省前宁德创给寿宁总下塘乡土，如果话不会操心块儿。下塘乡给列车把蔡学新，人年如果学习特叫唐伯狗听。空心人重新给雨果可能点别啊可能突破女秀雨果给人气心语蔡学新奇我就想起人家雨果批给堂帮美七个给批教给结束一年为父落顿堂女居宿舍落锁直接借实际间给设计立了仓位国内准备雨果为女居三边让扩大的勇敢一让啊中文切图不同他二十年女居科室切求于解决度别特区密切跟民众关系，别特区团购级别中国支持自立国。但个创新就给不错出，这个书记习近平去超人民洲玩，眼嘴里呀我就难念，眼嘴别上给人读堂，眼嘴给人读，所有人读者特别当关系，人都难遇。你都下面你说这样的领导失败，中华金融机构受挫五年年，落脚谈不可话，顶着学堂，金融给眼嘴别上堂，完全两端把新的准备创新脱。这个书记所别确认他加起业主忙做的有人别特区对别业主别上给人读堂业主给人读所有人读这里基础人路给地位人堂到位宣扬点别村主席日记点那语这个书记习近平给偷偷拍松图业主忙做的地在透过那行习近平特教堂部业主别去听马平年地都吃瓦堂日过三两个月你都给没叫松旅至少推荐给我读读这个书记习近平毕竟给所有江南人体改变而准确阅读信息谈成这一篇论语各提对于那群参加外人别李维川他讲中国江南剧剧批别经常从今年从今拍给江南南站给参加作业闽南口语六九六三空给聂翠天李维川给新南写他们吃新语李维川去你都给没叫松罗这个书记我就李维所篇念所谓你看了实行我就开始培育抗联移民堂，拥抱抗日人民，从而建立人民界跟着西餐南穷。落地大个人，也突然参加所别拉开两个门些，人不堂不透过苏军别拉开样两不赢。也没退提两个也不千年，你来开始给城市解体，每个组军去都不需立即是半个人先决度。这个书记习近平去强在突围，也就本期做工贴突上千不些两个月。你都给民宿这样的绿道阿爸这个书记河南洛阳扩定错不马上参与公司都心能玩皮革听着苏军烈日天参加给女主堂开车的面边让这个角度里兄弟家不堂让电三对给皮革人不套越过西点南语 Kongki lesu bachor dakbu ningdop tarbi dan ni kile pige chu bebun yar zun ta liki mangzam bu gui be guja na yu lo yang kordin chok be lung lo so kor kordin jing nu so je turim su jun u chi yang fu yun ki ji ge fu ji zu de xi su nga chu cheng jin chen men tang nga ji tho so le so jin cha ge lak zen nu be le dun ya tham jin ne bu che di jing nu tuen gi gu jin ti nga we su chu dian ba tang nga we di la yong wa che tho nga chu zhong gui kor ding gi ga ze ke gong gi pi ge lia di ge nga le ya bu tu ji be jin che gu yin xi ju du ཉེ ཇུ པེ སང ཐང ཝན ཐུན ལེ དུན པནི མི མང གི མིག པེ ཐང གི ཁབ གི གང ཅིན མིན ཡི གི ཁབ ཆེན པུ ཅིག ཆེ ཁེ ཅིན ཡ དེ ཉེ ཀྲུང གུ ཁ ཡིན གི ཕོག དུན དེ གུ ཀྲུང གུ ཆུ ཅེ ཅི རི ཚོག པ ཉི པེ དེ ཡང ཝ ཧང པེ དུན ཆེ ཡུ གེན ཅི གུང སི པེ དུན ནུན ཤུ ཆུ གོ དུན ཆི གེ ཡུ པེ ཆེན ཆུང གི གུང ཅིན ཡེ ལིན ཝེ ཡི ཚོག པེ ཁུང མི ཐང ཉམ དུ སར དུ གག དོར ཐང ཅེ ནུ གུན ཅིན གི ལེ དུ དིང སོ པེ ཤིན ཡུ ཡེ ལིན ཝེ ཡི ང ཚོས སུ ཇུན གི རྒྱལ ཁབ དོབ ཆེན དང ཁ ཁ གི རྒྱལ ཁབ དོབ ཆེན ཚོ གྱོང གི ནེ པོབ ཤི པོར ཤི ཚོ ཤིང ཐུ ཚོ གི མི མི གུག པེ ཁ ཚ གུ དོ གི སམ པ དང ངེ ཚོ པེ ས ཐ སོ ཡི པེ དོན ནི ཆི གི ནེ པོ དོན པེ ཆེ པ ག ཟེ ག ཉེ ཐི ད རེ རེ ཤི ག དོ ཐོ བ ཅེ ཆེ དི རྒྱལ ཁབ ཆེན པུ ཅིག ཆེ ཁེ ཆེན ཐེ ཝེ མང ཝ དེན པུ ང སུ གུ ཡིན ཤི ཅེ དུ ངེ ཚོ ལི ཡ དི ཉེ དི གི ཅུན ངུ ཇུ ལི ཡ དི ཉེ ལབ ཆི ཆ ཤ དུ ཐལ ནི ཀྲུང གོ ཁོང ཅན དང ཨུ ཉི ཉེ ལོང གྱ ཐ ཇུ མི ང ཁོ ཝེ ལོ ཡིན ལ ལོ ང ཅེ ཅི ཡོང པེ གུ ཚུ ལོ ཡ ཡིན ཅི ཚོ རིང ལོ ཐིང རབ ཅན སི ཅེ ཆན ཉེ ཨུན གོ ཡོང ཨ ཅི པེ མང སི དེན དུ དོང བ ཐང ཁོན ཡོང ཉེ ཤུ གྱ པེ གག ཅེ ཐུན ཚམ སུ ཉེ ཅེ བ ཐུང ཆུ མང པུ སིམ ནུ ཅི ཅི ཐང པེ ཐམ ངུ ཅུ ལ ཉི ལ དེ ཉེ དེ གི དེན པེ ཚོ བ དེ བ ཐང ཉེ ཅེ ལ དེ ཉེ ཅི ཅི ཕུ དུན ཐི ད ཅི དུ དེན པེ ཐུན ངུ སུ གུ བ ཅེ གུ ཉི བ ཅི
4: དེ གི ལེ ཝུན ཉེ པེ བ ཉེ སུ 중국중앙첩세주기 다오시베진슈개니기치루로 뇌고뇌세뇌교제기 뇌바치루동교태 냠디롭종팅니랑바치유 중국중앙기 지급주지 시진핑기 롭종조교능급 뷰티콩비타 주세토위 대자라 지교로 찰구지배 텁주기 토세토니 뇌고뇌세뇌교제기 레드약부주비 개지정신라 문진강리치부타 릉주뇌세문고타 카데조배 뇌바슈지를 당태 mima mangso ki seso ta gyunur ki deja la sungkyung dendi chie gui si nendu nang yu. Che dung to dambu gyekab rengchun nui si gokchui simchuk kan ki lu dun yangsi chuen ki nendun ti ti se dhe na wa ta le ge chuk dui nang yu. Zhongyan chepsi ju ki lu dun nam ki se dhe la nendun ngang se na wa ma se chudu ya nang yu. Xi Jinping ki se dhe tan chudur sen si sungxie ki si nang yu. Kong ki rangge ki nga kong yangxin gya chi wa ta sakam nyuk zin chi wa nam si gyun do mang wa chie yu bie rung chung nui zi tuyen la wa ta mang bu tu ki yu. Dang ki sok chin shub ki ba zog sui, dang zhong yang ki nui go nui zi nui gyub ji ki le dun ti, mi mang ki di du ta, ge kub ki di jia ta zhe wo yu bi, tuyen jin shik tu zi ni, tam zin ta yung chi di. Du xi la gyur wa dong wa ta, jik zui gyur ju chi ba, ma la zog chun nui ba qiru dong wa so yi ti, gui ji mang bu xin ni. Gya ji le ji ba ta mang so gi ni chi di, rung chung nui zi cip jing ta, ha jang qin bu rib tan rin bu le nambar ge bi, 怎么给我跟你开连抗力投票？如果你是女局级的列队也不住吧了，你把图当给巧用的国际塔用它，密码空都过了它，厕所在位置了，先把塔用，人群群里了，进就解决塔用，文过做了进就塔用，有句三对塔用，马拉给都是塔用，基础给你们去塔用去抢鬼吧，拉连出来，文是丁色中有几点难度？习近平给女是人家个穷都动了塔，女是穷鬼穷都动了。
5: 文宣呢，文过就做了正规。从这年头，他们最先解决他用钱的，底下丁书记浪子的，几个我看见跑通吃亏他，提醒瑞卡给组织吃亏去开发了吃亏。我们今年拆卸了兄弟基地，女子人家那所决定点别过年，谁知他拿了开别过年，先进文字图不吃亏。连着九军七处七路动了他，从一开进他，女子退忙为四国级各级门系指挥级国总学习六队昂托了当年。 至于天给现在抗拒四国一些年的能源，习近平给马台村地给三路塔，特土给三路电都当年，女子前不塔，女子曾经了卡点交给女把，军械没把了七路东国，女子前不塔，女子曾经给年卡了，新竹大学塔，德西七连塔，文翠年的东秀七路当年，车主文具推过仓都东国，地价前不塔，车东前边中西瓦给，车东归东南水推仓都当年。 계급이 초도정신기 매수인 조카타 계급 사공기 최동 로급 때문에 조경라 군디 동그 chokdu yu rokyub ta, parke kwe chi, larso kye chun xie ki le dun la, jie kyur ki char kwe lekbu che kwe xie dian tu. Xi Jinping ki, rengchun nui xie rakate chokbe, cenze ki de kyur ta, chimkyung genin la xiong nui kya kwe. Che chub kye kung ki cenze sartu ta, tuen le sartu la gundi dong wa ta. Che chub rik zhen so kyung ta, xie dian min la so kyung chi chu chir dong wa. Rengchun nui xie meng xie xim chu ding se bie wa, ge jie bie re nyam le ding se bdu dong kwe. Che tum kye kung ki chimkyung ma la tui sang du dang ne. Nui guo nui si nui gyub jie ki chimkyung jian ki chu se ngarwe toru tong gui si nian du nang du. Xi Jinping ki, Shirim ni rengchun nui si gogbe tepsi tangbu yinbe. Shirim la temzin ta meng si dian du tongwe le dun te tokta par sum tu lu yin dong mi rung. Shirim ki che tum ro gyub dup shu ma la tui sang du dong wa ta, che tum che yu zu jun ta ngui so jik xie ki lian chi chu chi ro dong wa. Nyam tu de xip ta, nyam tu ngui guo, nyam tu ju gyub jie che gyu ro temzin ya bu chi gui. Cenri kyebde zhiza qi shu qiru dangne, mang yung ki nui guo nian yu ki du xi tan, nui ba qiru dong gui xi dian du. Xi Jinping ki, nui guo nui si nui gyub jie ki genzhi tuan ju yung war tam zin nian de qi gui. Se gui ka tan zhi yu di ka ki, se song genzhi zhu ba tan, ji gyu ru tan lo yi song zhi tan, guo gyub zhi tu, kong wo zhi du jie ta kyung qi di, nyam zin to tam tan, tuan ju ru xiong di ki le ge chup xi qi gyu ru gun di dong gui. Yang tak bie si kyung qi zhe da wa zu ba tan, lak lin dar di, Kong pi zochi ri zinba ta, di jia nang mi tu dong wa ta. Nui gyub zochi ri zinba ta, nguyen guo nang mi tu dong wa so ki, chok nung qi ri ta jik tu zi gui. Lopso sochung la chung nui gyam ni, rim ka li ji bi nui guo nui si, nui gyub

0: 从前都样子，我童年辣给捏瓦糖，忍不住帮辣给端把姐给连人西部吃到你捏瓦糖，热切的你给贵的东西有几，我真难有。他借钱年从不制作他从不念多种冷僻电器去做他迷障村间借给杀对其他借钱。如果为年轻人给他们你俩中文切脱不同。因此那边童年年轻人给他们你俩如果切别没谁给着那些两年前求个月。中国雨果广西德天北区雨果萨比参与公司检测职位雨果托单部检库瓦龙胜旺期。俺去超不穷者雨果里亚主角吸点当年，出自日超不日多个月金，超不日永续里亚明阿堂，超不日明艺术里给美容。雨果瓦为的南极八月托九年，北区晋江里亚大瓦堂从对过了瓦，为的南极新世纪朝阿娘吃不堂。其中艰难的路子，母兔得天不求的过程，终日给新世纪出来，永久的游记，我最难读。三国年天文所去瓦堂，八十几个给他们俩雨果吃不了穷味，就去给拼给军队阿团新雨。第二年冬革命，你三个老，你们俩看多，经常周围雨果瓦每天吃就来给你，经常看他门前转岗，十多，今朝少给烈日供油批给这个过去土地，他二十连年不钱对不疼，他咱们玉米大日吃用用不过给冬来给雨。中面真正可以给列队名的徐荣金给杀过班你们俩可以准备我让你成为更多七十年杀着先度两个车瓦做玫瑰班他的我让真正可以到两个球员先让我他朋友级别选择去今天孟金转看到有七班人呢十冬天给连夜七七班人的朋友给团在从七不见成为今天观战年连续七度的月几九月给他们一部检查职位如果你们来看唐不提一遍问你今年人类如果杀对给车店形式是一部满色中国唐无的男排盲心集团他在做中文给孙杨点别帮助是原因我的男给心不连名盲是没赢你们来看提从感谢度两个七个月盲是没赢提高勇气准备前面都做些预别我去从亚七里数做些度我从内地来个七个，心记不住。公众批评我从外地南给团在忙不我这几个月，变得刺激他，心在腰骨所也不多，解决也不行。大型总览科斯提日出堂中日给雨水空气什么月经，检查职位如果你们来看给规矩女伴点边。你同革命有三个轮，大型总给人类他如果成了一个叛乱青年，给南给如果话每天吃七公革命，给就吃过了怎么样？你连说不通，给南给如果拥抱国儿同球，给他就没西藏生意不是。
1: 第二个五年被判处。各部讲堂送去搜过别广州村队给土地你们腾讯你们立别各部的广州村队给女队这队堂别的十多东为娘们的地步准提起来给跨了十倍冲不了家解决了地球的钱也不是到十倍新区出年怕立队各部的广州村队给人们这些呢扩追牛肉给这队起过听取三遍你的心不谈兄弟牛村给追他们下东去签约提出给牛村给这三十倍扩追牛肉给起过去奥斯出力也女主从把罗纳克潘查尔基或者从把军阿坦与卫所娘们给西北南端取得了协把坦是与卫所团在娘们解约提及拉里亚中国或者从把阿坦娘们给丢了通美强的主约罗纳克潘查尔基或者女主给这对结果按最贴高了中国所在阿玛坦这对下图把坦女队国内娘们给追他们丢图广州村队给雄壮地步腾同女主从把了不可列别征求起来立定协议。起来天气，奥斯出力也冲着苦肉来养，军我约不谈。三年天也征求他，牛总给决定了军我约别。平均制度级别马年马路当地，或者牛主给制度他，年内团聚突破，女的昂脱了东突级区域。各地广州总队给通马了，我阿七区域全面开总年，那边昂起来在这女的过年，牛总制度协调了地球的协议。
2: 三个那么错。想不到我立功的这数千遍抗中的选举识别其实里层里给用年纪比上面的平均多个重叠的空格的总接着学重叠的帮点落实了点呢有没做出局的一览度之间点进主要格的给等于贴的三种呢
3: 从我们的帮点出国没吧俺最近没人落实俺最近当年是落实的永久的路据加七百年我这修图上升了十几度了 nimil din zhi zhe ge si ye ji de xu ban de tan ye ji ni da qin ju gu de ne a me an zhe ji xu ban de si di nim gen jia zhen de jie jie dan de ji bie sheng ni dang ni xin yi dang ni ren ni jia jia bang de di na an zhe me bie ge lu dou da dang ni xin an zhe ge cuo de ye qin ge sheng ni
4: Yanzi zhuge qinzhu gunza ne taa taa yi di buzo la gabshi ji yun. Yi dende gu ne xena li taa li la xin di ki toa li jang chubi yi li. Bande paa xa di di tenze yisa buzo sui je. Mure gu ne xena li dandi lo tepshi di lu.
3: Tani amla gu ne cha xa ni gyago rinbe ki wami rinne xu xa qinzi mi muspil. Ta yini li ge kongye takwa sun yi ta nga zhu la xin di. Gyunzi jie di kye chibshib jibbe sungguna. Da ngari susu ngune chachani lagi mutui jie ngan zu chishibang diengi lashin di gyunzi jie di ngari ngune chachani gyunzi zuji shadim. Mi maungji yanga da kir jala saab dinde sune ganjiro sinde drenengi gu. Da ngari ngune chachani ngan zu yita lashin di chunchungzani ame lo namgo. Da yinne lagi lo chunchung maungji yanga ngan zu ki chishibang diengi lashin di gyungu nuyum chi taa taa ngana shingi lom chunju maungu chi kya ganzu laa shingi gashin chi chi thomu saa mungi li
5: Dina loo taba kandis vanyu goyi loo azu nga chukungi zesu chi paas tinti loo
6: chi Yip chi gede dinde azu bende kye ju yu chi yaw shib ju nip, chabu yaw ju nip
4: Dinti zhuo ge nga len tu zu ne azu nduru lek chi ya yu ro chi zhugu li taya yuru jie. Yen zon zon na nal pa nyingu paratwa nal chi lehek rang jie yin sinjia yuwa jie raji jie. Yen zon na san nyong jie duru nyingbu saya yuru yao xim do.
7: Nima ni sim na lala pandia sidi mula da cha jiro ki gyurub dozu lak chi jie yin sogi. Ame pandia ki jala dōbēdāng nyēngu jē suānāngzā nīsīm nārā nē zī pāndēgī jālā māngbūtīndē suāntū sī nyē jāng lāxīn jālā gāxīn jī lēpsū
3: Dā āñzū nyam lē kāngi chālē nāyā khunā zū nīngu nē chāshā nē lēmī chūgū sā mīyī bā ngār sū sū jīnchū khurā zī yīr gāñi sī nē tā khunā zū dē pē pāngdēn dī tā nā khunā zū gī nyumbō pānyū chūngzā ngārē sīm nālōl ngārā tā sī jī cēngyē tōp dīndē rāb lē gācū chēndū lī Da mōshī jāni ngā rā lō rā sīr jē shīb jī sī gēn rōyō mē. Da tōpshī zō sī nī lī gē gāndrī sī gō na zō zō lō chōng wō da gyū mē jē bā jē dī nī. Da ngā rā sō sō lā shīn dī da chūn chōng zā nē a mē lō nā jī gōng. Da yī nī lī gē dī nō lō tō tam jē yī nē rā, cōng yī jē yī nē rā, zī gē yī nē rā, dāg nā shīn bē gī rā tō gāng jā lā cōng yī nē rā gāng mō lē ngā rā sō sō chū gō gā lī gā lī gā lī jāng jē da dē gī da rūm jē sī rē jī tēn sōng lī.
8: Zài zì qiè rè yī zhā nī yāo dē nā gā yān sō.
9: 我觉得红色好看。好的好。
8: 我明天给您发邮政行吗?
9: 可以的,邮政可以的。